தகிடம் மறியும் பூஹே முறபறையான் சொரபறையான் தடியனு உண்டே பொங்கச்சன் அடிபறையான் அவதையிடான் மடையன் எற்றத்தர ஒரு ஜெகபக மனசிலுவை மடியிலுவை யமதடியா மலமடியா கடியா மடையா இடியா கொடியா மறுதே போடா போயிச்சல் அது

0: Monday to Friday, evening 5 to 9 p.m. Back to Home with Asif, only on Home 92.2 FM.
1: Back to Home. நீங்கள் கேட்கிறது Home 92.2 FM. Home is a feeling.
2: மலையாளிடா
3: மலையாளிடா
4: brought to you by Keranova Restaurant. லோகமெம்பாடுமுள்ள ருசிகள் இனி ஒரு புதிய விலாசத்தில். Keranova Restaurant, behind Park Regis, Karama.

0: You're listening to Home 92.2 FM. Home is a feeling.
1: கடமழியில் கமலதளம் நட நடந்தால் புலரி மழா. கடமழியில் கமலதளம் கவிழினையில் சென்று